சகவீரியம் கரவாவகை. லெட் அஸ் ஒர்க் டுகெதர். தேஜஸ்வினாவதீதமஸ்து. லெட் அஸ் என்லைட்டன் டுகெதர். மா வித்விஷாவகை. லெட் அஸ் நாட் ஹாவ் ஹேட்ரட் டுவர்ட்ஸ் எனிபடி இன் த வேர்ல்ட். திஸ் இஸ் த கன்ஸ்ட்ரக்டிவ் மெசேஜ் கிவன். திஸ் இஸ் த பாசிட்டிவ் ரியலி எஃபெக்டிவ் மெசேஜஸ் கிவன் இன் ஹிந்து தர்மா. அண்ட் திஸ் ஆர் ஆல் த மெசேஜஸ் ஆஃப் வேதாஸ். ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் வேதிக் பிரேயர்ஸ் ஆர் தேர். பத்ரம் கர்ணேபி ஸ்ருணுயாம தேவா. லெட் அஸ் ஆல் லிசன் த்ரூ அவர் இயர்ஸ் த குளோரியஸ் மெசேஜஸ் ஆஃப் த வேர்ல்ட். பத்ரம் பசியமாக்ஷபிர்யஜத்ராஹ. லெட் அஸ் ஆல் சீ த குளோரியஸ் பாசிட்டிவ் திங்ஸ் அரவுண்ட் அஸ். ஸ்திரைரங்கை துஷ்டு வாகம் சஸ்தனோபிர் வியசேம தேவஹீதம் யதாயுஹு. ஆஸ் லாங் ஆஸ் மை பாடி இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஹெல்தி ஆர்கன்ஸ், லெட் மீ அண்டர்டேக் த சர்வீஸ் ஆஃப் த பீப்புள் இன் த வேர்ல்ட், டூ டிவைன் குட் திங்ஸ் ஃபார் அதர்ஸ். தட் இஸ் த மெசேஜ் ஆஃப் ஹிந்து தர்மா. அண்ட் ஆல்சோ வி கேன் சே அவர் பிரேயர் continuously goes through Ramayana, Mahabharata and Puranas. Next we will go to the another question. What is the purpose of life, aim of life in Hindu Dharma? We have got a variety of answers for that. See, the purpose of life in Hindu Dharma is getting the experience in our life, not preparing for a life. So living a happy life, living all type of experience encultured life. Many a times we think that when we pray to the God for getting something, that is a preparation for living. But Hindu life is experience of living. What is the real message of Hindu Dharma? Upanishads tell us that Uttishtata Jagrata Prapyavara Nibodada. This is the purpose and pathway of life. This has also been quoted by Swami Vivekananda. What is Uttishtata? Gloriously stand up, gloriously wake up and face the glorious life with a glorious positive attitude. That is Uttishtada. Jagrata, please remember that you are living in Jagat. What is the meaning of Jagat? Jagat means the one which is born, the one which is maintained for some time, and the one which get destroyed after some time. The birth, maintenance and the death. Whatever things have got this beginning, middle and end. That is what is called Jagat. Brahma Satyam Jagat Mithya. Jagat is temporary. So Jagrata means be aware that you are not permanent here. Be aware that you are living in this world. So be aware that you are not permanent. Be aware that you may be here on the surface of the globe earth for about 27,000 days or 28,000 days. If we say that you are here for 80 years, that means you are here for 1 billion seconds. That's all. Before your birth, who, where you were, not known. After your death, where you will be, not known. In between these two, Dehi nosmin yada dehe kaumaram.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், நவ் வி ஆர் லிசனிங் டு கேதீச்சநாத சுப்ரபாதம் presented by Sri Gayatri Venkatragavan. Thank you. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், த நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் சிவஸ்தோத்ரா. இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சங்கரா சதாசிவா, பிரசன்டட் பை ரமீலா மாணிக். தேங்க்யூ. ஓம் நம சிவாய்.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

0: Shivaya.
1: Om Shivaya Namah. Dear listeners of Shaivam.org, the next program is Spiritual Music. In this, you are about to listen Shiva Stotram. The title is Shiva Sahasra Namavali from Saura Puranam, presented by Sri Subramanian Sharma, Chennai. Thank you. Om Namah Shivaya.
2: நமஃ சிவாய. சௌரபுராணாந்தர்கதம் விஷ்ணு சக்கர பிராப்தி ஹேது ஸ்ரீ சிவ சஹஸ்ர நாமாவலி.
3: பவாய நமஹ, சிவாய நமஹ, ஹராய நமஹ, ருத்ராய நமஹ, புஷ்கலாய நமஹ, முக்தலோச்சனாய நமஹ, அக்ரகண்யாய நமஹ, சதாசாராய நமஹ, சர்வஸ்மை நமஹ, சம்பவே நமஹ, மகேஸ்வராய நமஹ, ஈஸ்வராய நமஹ, ஸ்தானவே நமஹ, ஈஷானாய நமஹ, சஹஸ்ராக்ஷாய நமஹ, சஹஸ்ரபதே நமஹ, வரியசே நமஹ, வரதாய நமஹ, வந்தியாய நமஹ, சங்கராய நமஹ, பரமேஸ்வராய நமஹ, கங்காதராய நமஹ, சூலதராய நமஹ, பரார்த்தைக பிரயோஜகாய நமஹ, சர்வஜ்ஞாய நமஹ, சர்வதேவாதயே நமஹ, கிரிதன்வனே நமஹ, ஜடாதராய நமஹ,

ப்ரியாய நமஹ, கவயே நமஹ, ஷாகாய நமஹ, விஷாகாய நமஹ, கோஷாகாய நமஹ, சிவாய நமஹ, பிஷஜே.

ஷஷ்டாய நமஹ, விருஷவாஹனாய நமஹ, இஷ்டாய நமஹ, விசிஷ்டாய நமஹ, சிஷ்டேஷ்டாய நமஹ, சரபாய நமஹ, சரபாய நமஹ, தனுஷே நமஹ, அபாம்நிதயே நமஹ, அதிஷ்டானாய நமஹ, விஜயாய நமஹ, ஜயகாலவிதே நமஹ, பிரதிஷ்டிதாய நமஹ, பிரமாணஜ்ஞாய நமஹ, ஹிரண்யகவசாய நமஹ, ஹரயே நமஹ, விமோசனாய நமஹ, சுரகணாய நமஹ, வித்யேஷாய நமஹ, விபுதாஶ்ரய

நமஹ ஆத்மனி சம்ஸ்திதாய நமஹ ராஜராஜ பிரியாய நமஹ ராமாய நமஹ ராஜசூடாமணயே நமஹ பிரபவே நமஹ வீரேஸ்வராய நமஹ வீரபத்ராய

வீதபயாய நமஹ, விஸ்வகர்மணே நமஹ, அனிவாரிதாய நமஹ, நித்யாய நமஹ, நியத கல்யாணாய நமஹ, புண்யஸ்ரவண கீர்த்தனாய நமஹ, தூரஸ்ரவசே நமஹ, விஸ்வசஹாய நமஹ, த்யேயாய நமஹ, துஸ்வப்ன நாசனாய நமஹ, உத்தாரகாய நமஹ, துஷ்கிருதிக்னே நமஹ, துர்தர்ஷாய நமஹ, துஸ்ஸஹாய நமஹ, அபயாய நமஹ.

ஷேணாய நமஹ, சுரசத்ருக்னே நமஹ, அமேயாய நமஹ, அரிஷ்டமதனாய நமஹ, முகுந்தாய நமஹ, விகதஜ்வராய நமஹ, ஸ்வயம் ஜோதிஷே நமஹ, அணுஜோதிஷே நமஹ, அச்சலாய நமஹ, பரமேஸ்வராய நமஹ, பிங்களாய நமஹ, கபிலஷ்மஸ்ரவே நமஹ, சாஸ்திரநேத்ராய நமஹ, த்ரயீதனவே நமஹ, பகாய நமஹ, விவஸ்வதே நமஹ, ஆதித்யாய நமஹ, யோகாச்சாராய நமஹ.

தன்மயாய நமஹ, நக்ஷத்ரமாலினே நமஹ, நாகேஷாய நமஹ, ஸ்வாதிஷ்டான ஷடாஶ்ரயாய நமஹ, பவித்ரபாதாய நமஹ, பாபாரயே நமஹ, மணிபூராய நமஹ, நபோகதயே நமஹ, ஹ்ருத்புண்டரீகாய நமஹ, ஆசீனாய நமஹ, சுக்ராஷணாய நமஹ, விருஷாகபயே நமஹ, துஷ்டாய நமஹ, கிரகபதயே நமஹ, கிருஷ்ணாய நமஹ, சமர்த்தாய நமஹ, அனர்த்தசாசனாய நமஹ, அதர்மசத்ரவே நமஹ, அக்ஷய்யாய நமஹ, புரோஹிதாய நமஹ, புருஷ்டுதாய நமஹ, ப்ருஹத்புஜாய நமஹ, ப்ரஹ்மகர்ப்பாய நமஹ, தர்மதேனவே நமஹ.

ஜகதாதிபாய நமஹ, லோகபந்தவே நமஹ, லோகநாதாய நமஹ, கிருதஜ்ஞாய நமஹ, கிருதபூஷணாய நமஹ, அனபாயாய நமஹ, அக்ஷராய நமஹ, சாந்தாய நமஹ, சர்வசஸ்திரபிருதாம்பராய நமஹ, தேஜோமயாய நமஹ, த்யுதிதராய நமஹ, லோகமாயாய நமஹ, அக்ரண்யே நமஹ, அணவே நமஹ, சுவிஸ்மிதாய நமஹ, பிரசன்னாத்மனே நமஹ, துர்ஜயாய நமஹ, துரதிக்ரமாய நமஹ, ஜோதிர்மயாய நமஹ.

நமஹ சர்வர்த்து பரிவர்த்தகாய நமஹ சப்தஜிஹ்வாய நமஹ சஹஸ்ரார்ச்சிஷே நமஹ ஸ்னிக்தாய நமஹ பிரகிருதி தக்ஷிணாய நமஹ பூத பவ்ய.

ஆஞ்சசாய நமஹ, பூஷயாய நமஹ, பூதிகிருதே நமஹ, பூதயே நமஹ, விபூதயே நமஹ, பூதிவாஹனாய நமஹ, அகாயாய நமஹ, பூதகாயஸ்தாய நமஹ.

வைத்யாய நமஹ, வியத்கோப்த்ரே நமஹ, சப்தாவரமுனீஸ்வராய நமஹ, அனுத்தமாய நமஹ, துராதர்ஷாய நமஹ, மதுராய நமஹ.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya. Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya.
2: Shaivam.org in ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் திரு வெண்காடு ஜெயராமன் அவர்கள். ஓம் நமச்சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya.
2: Dear listeners of shaivam.org, the following is Samaveda Samhita Purvarchikam Prapataka 4 Dashati 6. Thank you.

0: पीतरूपं वर्तते पार्थिवेन पीतरूपेण सुवर्णस्य तैजसं रूपं तत्र अभिभूतं तत्र अभिभूतं नाम कोर्थः तद् तेरियदिल्लेन्नर्थः इदनाल अद् तेरियदिल्लेन्नर्थः
1: तद् अभिभूतं इति किञ्चित् आगच्छति
0: कुत्र अस्तु अर्थः आगतः खलु परतेजोभिः அனபிபவனீயம் மறக்க முடியாம இருக்கிற மறக்க முடியாத தேஜஸ் தேஜா அப்பேற்பட்டு தேஜஸ் இருக்கிறதுனால உக்ரஷப்த வாச்சியத்துவம் பிரம்மணா
1: நியாமகதயாநிகிலசேதன பயஹேதுதயா பீமசப்தா
0: இது பரமாத்மனஹ தேஜசா இதம் சர்வம் அபிபூதம் ஸ்யாத் இது இதுவே தெரிஞ்சுக்கவே முடியாது உலகமே பிரகாசிக்காது பரந்து தஸ்ய பாஷா சர்வம் இதம் விபாதி அதஹ இதம் தஸ்ய அபிபாவகம் ந பவதி இத்யவ தாவதேவ விவக்ஷிதம்
1: நியாமகதயா நிகிலசேதன பயஹேதுதயா பீமசப்தா பிதேயம்
0: நிகிலசேதன பயஹேதுதயா பயம் இல்லாம பிரவர்த்திக்காது இல்லையா ீஷாஸ்மாது ஆதஸ்பவதே பீஷோதேதி சூர்யா அதனால எத்தனை பந்தனத்தில் இருக்கிற வரைக்கும் பயம் தான் இல்லைன்னா பிரவர்த்திக்காது ஏதோ ஒரு பயம் இருக்கணும் நியாமகத்துவேனா நியாமகஸ் விஷய பயம் பவதி அதான் நிகில சேதன பயஹேதுதயா பீமசப்தாபிதேயம் பிரம்மா அத பீமா பயஹேதுத்வா பீமா இது உச்சதே
1: மகத்வேன திவ்யமானதயா மகாதேவ
0: மகத்துவம் இருந்தால் என்ஜாய் பண்ணலாம் இல்லையா மகத்துவேன ரமதே இது மகாதேவானந்தூபே சுவானுபவானந்தே ரமதே சர்வதா ரமதே ரமிக்கிறதுக்கு இன்னொன்னு தேவைப்படுது கஷ்டம் ஸ்வசீவ ஸ்வரூபே யஹ ரமதே அஸ்ய கிருதே அன்யத் நாபேக்ஷதே கலு மகத்வேன தீவ்யமானதயா மகாதேவ இத்யுச்யதே
1: சிவஹ
0: சிவஹ சிவஹ இதி
1: ததா அதர்வ சிரசி அத கஸ்மாத் உச்யதே மகாதேவ
0: கஸ்மாத் உச்யதே மகாதேவ
1: சர்வான் பாவான் பரித்யஜ்ய ஆத்ம ஞான யோகைஸ்வரியே மகதி மஹீயதே தஸ்மாத் உச்யதே மகாதேவ
0: நம்மளே சொல்ற மாதிரி ஸ்ருதியே சொல்றது கஸ்மாத் உச்யதே மகாதேவஹ யத் சர்வான் பாவான் பரித்யஜ்ய ஆத்ம ஞான யோகைஸ்வரியே மகதி மஹீயதே தஸ்மாத் உச்யதே மகாதேவஹ இதி அஸ்து
1: அபி அதர்வ சிரஹ மகாதேவஹ இதி அத்ர அபி காரணத்வம் விவக்ஷிதம்
0: சர்வத்ர பரமாத்மனஹ ஜகத் சம்பந்தி யத்யத் அஸ்தி ஜகத் ஸ்ருஷ்டி ஜகத் சம்ஹாரம் ஜகத் பரிபாலனம் ததுபயுக்தாஹ ஏ அம்சாஹ தே அத்ர வர்த்தந்தே
1: நிரஸ்த சமஸ்த சம்சார கலங்கதயா நிகில மங்களாதாரதயா சிவ தத்துவம் யத் அவகம்யதே தத் உக்த ஸ்வபாவதயா சகல ஜகத் ஜன்மாதி காரணம் பவதி
0: நிரஸ்த சமஸ்த சம்சார கலங்கதயா நிரஸ்தாஹ சமஸ்தாஹ சம்சார கலங்காஹ யஸ்ய எந்த ஒருவனுக்கு சம்சார கலங்கங்களோட சம்பந்தம் இல்லையோ சம்சார தோஷங்கள் வர்றதில்லையோ சகல ஜகத் ஜன்மாதி காரணம் பவதி வா ந வா இது சந்தேகோ ந கர்த்தவ்யம் பவத்யேவா இது தரிசயிதுமேவ ஸ்ருதிஷு ஏதாதிஷா சப்தாஹ தத்பரதயா பிரயுஜ்யந்தே உபபத்யதே இதி அர்த்தம் தத்ர
1: தத்ர தாதிருஷ மஹிமனி ஜகத் உபய காரணத்வ சம்பவாத் ததேவ
0: ஜகத் உதய காரணத்வம் இல்லையா
1: உபய காரணம்
0: மனிப்பிரத்யம் பெருசா வருதுன்னு உபபிரம்மணம் பெருசா வருதுன்னு அர்த்தம். இதம் அத்த உபபதம் கிமபி நாஸ்தி தெரியும். நிரதிசயம் பிரகத்வம் தஸ்ய ஞாயதே அப்பேற்பட்டது பிரம்மாணம். பிரம்ம சப்தத்தினாலையும் அப்படிதான் தெரியும்.
1: தடேவ சிவ சப்த வாச்சியம் ஆனந்தா ஆனந்தாதி தர்மாஸ்ரயதயா சித்தம்.
0: ஆனந்தாதி தர்மாஸ்ரயதயா சிவசப்த வாச்சியம் பவதி. மங்களஸ்வரூபமா இருக்கிறதுனால சிவசப்தஸ்ய வாச்சியார்த்தோ பவதி. பஞ்சகிருத்யம் பஞ்சகிருத்யானி பரமாத்மனஹ உபபாதயிதும் ஏ குணாஹ அபேக்ஷந்தே தேஷாம் குணானாம் வாசகாஹ சப்தாஹ தத்ர தத்ர தத்ர ஸ்ருத்யா உச்சந்தே. அது பார்த்துட்டு அது வேற பிரம்மமா இது வேற பிரம்மமானு பிரமிக்க கூடாது. அந்த சந்தேகத்துக்கு இடம் இல்லை. ஒரே பிரம்மத்தை ஏகமேவ அத்விதீயம் அஸ்ய அது உபபாதக குணைஹி தத்ர தத்ர கீர்த்தனம் பவதி இத்தேவ அவகந்தவ்யம். ஸ்பஷ்டம்.
1: மாயாம் தோ பிரகிருதிம் வித்யாத் இதி மாயாயாஹ பிரகிருதித்வம் ஈஸ்வராத்மகாய
0: ஈஸ்வராத்மிகாயாஹ ஏவ
1: ஆத்மிகாயாஹ ஏவ மாயினம் தோ மகேஸ்வரம் இதி வாக்யசேஷாத்
0: மாயாயாஹ பிரகிருதித்வம் உச்சதே ஸ்ருத்யா. பூர்வபக்ஷிணா பிரஷ்டம் ஸ்மரியதேவ மாயாயாஹ கலு உபாதானத்வம் உச்சதே மாயாம் தோ பிரகிருதிம் வித்யாத் இதி தத்ர உச்சதே. சத்யம் மாயாயாஹ கிம் ஸ்வதந்திராயாஹ பிரகிருதித்வம் நிதிவ ஈஸ்வராதீனாயா கலு வர்த்ததே அந்யதா மாயினம் தோ மகேஸ்வரம் தத்ரைவ கிமர்த்தம் உக்தம். அதஹ ஸ்வதந்திரா காஜன மாயா இதி கிஞ்சித் அஸ்தி ஜகத் காரணம் இதி ந சிந்தனியம். சத்யம் சாங்க்யானாம் மதம் ந அத்ர ஸ்வீகர்த்தவ்யம். மாயாம் தோ பிரகிருதிம் வித்யாதி மாயாயாஹ பிரகிருதித்வம் ஈஸ்வராத்மிகாயாஹ ஏவ. ஈஸ்வராத்மிகாயா இத்யுக்தே ஈஸ்வரே தாதாத்மியேன ஸ்திதாயா ஈஸ்வரே தாதாத்மியேன ஸ்திதா சக்தி சா ஏவ மாயா இத்யுச்யதே. இப்ப பிரம்ம இருக்கா இல்லையா? இருக்கு. எப்படி ஸ்தூல சிதஜித் விசிஷ்டமா இருக்கு. இதுக்கு காரணமான பிரம்ம எப்படி? சூக்ம சிதஜித் விசிஷ்டம். இதுதான் விசிஷ்டாத்வைதம். அதுதான் சிவ விசிஷ்டாத்வைதம் சொல்றது. விசிஷ்டாத்வைதம் வார்த்தை இருக்கு இல்லையா? நீங்களும் விசிஷ்டாத்வைதிகள் தான். சிவ விசிஷ்டாத்வைதம் விசிஷ்டம் சொன்ன விசிஷ்டாத்வைதம் சொன்ன அத்வைதம் இத்தியஸ்ய ஏகத்வம் இத்தியர்த்தம். ஏகம் ஏகம் இத்தியர்த்தம் அத்வைதம். கதம் ஏகம் இத்துக்கு விசிஷ்டம் ஏகம். விசிஷ்டஸ்ய ஏகத்வம் விவக்ஷிதம். விசிஷ்டஸ்ய இத்துக்கு விசிஷ்டம் இது சாகாங்க்ஷ பதம் கலு கேன விசிஷ்டம் இது வக்தவ்யம். சிதஅசித் விசிஷ்டம் சிதஅசித் விசிஷ்டம் இத்யர்த்தம். தரி சிதஅசித் விசிஷ்ட அத்வைதம் ஏவ விசிஷ்ட அத்வைதம் இது ஏகதேசேன கிரஹீத்வா உச்சதே. சத்யபாமா பாமா இதுவத் சிதஅசித் விசிஷ்ட அத்வைதம் சிதஅசித் விசிஷ்ட அத்வைதம் ஏவ விசிஷ்ட அத்வைதம் இது லாகவேன வயம் வியவஹராம விசிஷ்ட அத்வைதம் இது. அப்படி ஸ்தூல சிதஜித் விசிஷ்டம் சூக்ம சிதஜித் விசிஷ்டம் ரெண்டுமே சேர்த்து விசிஷ்டாத்வைதம் சுருக்கமா சொல்லிட்டு இருக்கும். தது இதம் சிவ விசிஷ்டாத்வைதம். சிவரூபம் பரமாத்மானம் ஸ்வீகிருத்ய விசிஷ்டாத்வைத ஏவ விசிஷ்டாத்வைத சித்தாந்தஹ ஏவ உச்யதே. காரணீபூதம் காரியபூதம் ச காரணரூபேணாபி ஏகமேவ பரமாத்ம தத்துவம் வர்த்ததே காரியரூபேணாபி ததேவ பரமாத்ம தத்துவம் வர்த்ததே. தத் கதம் இது பிரச்சனை பகுதி கலு அது ரூபேத பிரகல்பது ரூபேதேன ததேவ காரணம் ரூபேதேன ததேவ காரியம் பரமாத்மா காரியமா அம்மா இது கதம் விசிஷ்ட ரூபேண ஸ்வரூபேண ஸ்வரூபேண காரியம் நாஸ்தி ஸ்வரூபேண காரணம் அப்படி நான் சூக்ம சிதஜித் விசிஷ்ட ரூபேண காரணம் ஸ்தூல சிதஜித் விசிஷ்ட ரூபேண காரியம். ஸ்தூலம்னு தெரியக்கூடியது சூக்ஷ்மனா அது நம்ம சாட்சாத் அவகந்தும் அசக்கியம். சூக்ம சிதஜித் விசிஷ்டம் பிரம்ம காரணம் ஸ்தூல சிதஜித் விசிஷ்டம் தத் காரியம் பவதி. அத ஜகத் ஜன்மாதி காரணம் பிரம்ம இது சித்தாந்த இது சித்தாந்த கிருத
1: காரணம் எதாஸ்தி ததா ததா காரியமபி அஸ்தி
0: அஸ்து ததே அஸ்தி. கதாச்சித் கேவல காரண மாத்திரேன திஷ்டதி பிரளய காலே तदा कार्यं नास्ति
1: नास्ति
0: कार्यरूपेण यदा वर्तते तदानीं कारणरूपेण अपि वर्तते. अत्र किञ्चित् व्याख्याने किञ्चित् लिखितमस्ति अन्ते, तद् किमपि सूक्ष्मांशः अस्ति वा इति पश्यामि, अस्ति चेत् श्वः वदामि. आत्मवित् शोकं करोति इत्युच्यते. आत्मशब्देन परमात्मा उच्यते. परमात्मज्ञानिनः पुरुषस्य शोकतरणं भवति इत्युच्यते खलु. तर्हि परमात्मज्ञानिनः शोकतरणं भवति चेत् तत्र अस्य शोकतरणाय परमात्मज्ञानम् अपेक्षते इति ज्ञायते. परमात्मज्ञानं कथम् उपकरोति इत्युक्ते परमात्मानुग्रहद्वारा इति वक्तव्यं. तर्हि अस्य शोकनिवृत्त्यर्थं परमात्मा अनुग्रह परमात्मानुग्रहोऽपि एकं कारणम् इति एवं रीत्या लभ्यते, साक्षात् न लभ्यते. परमात्मज्ञानस्य शोकनिवृत्तिं प्रति कारणत्वम् उच्यते अनुग्रहद्वारा इति तदा वक्तव्यं भवति.
2: Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya. Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya.
3: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: Om Namah Shivaya.
5: You are listening to Shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
4: Om Namah Shivaya.
5: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
6: Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org, you are about to listen Periya Puranam Discourse in Kannada. The title is Pugachora Nayanar Puranam, presented by Sri H.S. Thyagarajan. Thank you. Om Namah Shivaya.
7: Sri Gurubhyo Namaha. Yalla Mahaniyarigulugu Namaskara. Munde Nano Pugachora Nayanar Anura Charitrenu ಹೇಳೋದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೇನೆ. ಸುಂದರಮೂರ್ತಿ ನಾಯನಾರವರು ಇವರ ಬಗ್ಗೆ ಹೀಗೆ ವಿವರಣೆ ಕೊಡ್ತಾರೆ. ಪುಳಿಕರುವೂರ್ ತುಂಜಿಯ ಪುಗಳ್ಶೋಳರ್ ಕಡಿಯೇನ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅಂದರೆ ಇವರು ಕರುವೂರ್ ಅನ್ನೋ ಊರಿನಲ್ಲಿದ್ದವರು, ರಾಜರು. ಅವರಿಗೆ ನಾನು ಪುಗಳ್ಶೋಳರ್ ಅನ್ನುವ ರಾಜರಿಗೆ ನಾನು ಅಡಿಯೇನ್ ದಾಸನು ಅಂತ ಅರ್ಥ. ನಿಜಗುಣ ಶಿವಯೋಗಿಯವರು ಇವರ ಬಗ್ಗೆ ಹೀಗೆ ಪೀಠಿಕೆ ಕೊಡ್ತಾರೆ. ಜಡೆದಲೆಗೆ ತನ್ನ ಸಿರಿ ಮುಡಿದಲೆಯ ನಿತ್ತು ಶಿವನಡಿಗೆ ನಿಲೆಸಂದ ಕಲಿ ಪಗಳ್ಚೋಳ ನೀನೆಡೆಗೊಂಡಿರ ನೆನ್ನ ಮನದಲ್ಲಿ ಅಂತ ನಿಜಗುಣ ಶಿವಯೋಗಿಯವರು ಇವರ ಬಗ್ಗೆ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಇವರು ರಾಜ್ಯಭಾರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದವರು, ಒಬ್ಬ ರಾಜರು. ಪ್ರಜೆಗಳ ಪ್ರೀತಿ ವಾತ್ಸಲ್ಯವನ್ನೆಲ್ಲ ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿ ಸಂಪಾದಿಸಿಕೊಂಡಿದ್ದವರು. ರಾಜ ಅಂತಂದರೆ ಪ್ರಜೆಗಳಿಗೆಲ್ಲ ಇವರನ್ನು ಕಂಡರೆ ಬಹಳ ಪ್ರೀತಿ ವಾತ್ಸಲ್ಯ ಇತ್ತು. ಅದೇ ರೀತಿ ಇವರಿಗೂ ಕೂಡ ಪ್ರಜೆಗಳ ಮೇಲೆ ತುಂಬ ವಿಶ್ವಾಸ ಎಲ್ಲ ಇತ್ತು. ಇವರು ಪರಮಶಿವ ಭಕ್ತರು. ಇವರ ಅಡಿಯಲ್ಲಿ ಅನೇಕ ರಾಜರುಗಳು ಇವರಿಗೆ ಇದ್ದಿದ್ದರಿಂದ ಇವರಿಗೆ ಕಪ್ಪ ಕಾಣಿಕೆಗಳನ್ನೆಲ್ಲ ತಂದು ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದರು. ಆದರೆ ಒಬ್ಬ ಚಿಕ್ಕ ರಾಜ ಅಡಿಗನ್ನಂತ ಒಬ್ಬ ಇದ್ದ. ಆತ ಮಾತ್ರ ಚಿಕ್ಕ ರಾಜ ಆದರೂ ಕೂಡ ಕಿರುಕ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ. ಏನು ಅಂತಂದರೆ ಕಪ್ಪ ಕಾಣಿಕೆ ಇವರಿಗೆ ಕೊಡ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. ಇದರಿಂದ ಇವರಿಗೆ ಅನೇಕ ಸಲ ಹೇಳ್ಕೊಳ್ಸಿದ್ರು, ನೀನು ಕಪ್ಪ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ನಮಗೆ ಸಲ್ಲಿಸಬೇಕು, ನೀನು ಒಬ್ಬ ಸಾಮಂತ ರಾಜ ಅಂತ ಹೇಳಿದರೂ ಕೂಡ ಆತನು ಅವಿಧೇಯನಾಗಿಯೇ ಕಪ್ಪ ಕಾಣಿಕೆ ಏನು ಕೊಡ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. ಇದರಿಂದ ಇವರಿಗೆ ಕೋಪ ಬಂತು. ಅವನ ಸಾಮ್ರಾಜ್ಯದ ಮೇಲೆ ದಂಡೆತ್ತಿ ಹೋಗಿ, ಅಂದರೆ ಅವರು ಕರುನಾಡಿನ ಕುಡನಾಡಿನ ರಾಜ ಇವನು, ಹೋಗಿ ಕರೂರಿನ ಮೇಲೆ ದಂಡೆತ್ತಿ ಹೋಗಿ ಅಂತ ತನ್ನ ಸೈನ್ಯಕ್ಕೆ ಆದೇಶ ಕೊಟ್ಟ. ಸೈನಿಕರು ಹೋದರೆ ಆ ಸಾಮ್ರಾಜ್ಯವನ್ನು ಆಕ್ರಮಣ ಮಾಡಿಕೊಂಡರು, ಅನೇಕರನ್ನು ಆ ಕಡೆ ಸೈನಿಕರನ್ನೆಲ್ಲ ಕೊಂದರು. ಇವನು ಅಡಿಗನ್ನು ಓಡಿ ಹೋಗಿಬಿಟ್ಟ, ತಪ್ಪಿಸ್ಕೊಂಡು ಓಡಿ ಹೋಗಿಬಿಟ್ಟ. ಮತ್ತು ಅನೇಕರನ್ನಲ್ಲಿ ಸೈನಿಕರನ್ನು ಕೊಂದು ಅಲ್ಲಿಯ ಧನ ಸಂಪತ್ತನ್ನೆಲ್ಲ ತಗೊಂಡು ಬಂದು ರಾಜನಿಗೆ ಒಪ್ಪಿಸಿದರು. ರಾಜನಿಗೆ ಧನ ಸಂಪತ್ತು ಒಪ್ಪಿಸಿದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಅಲ್ಲಿ ಅನೇಕರನ್ನು ಹತ ಮಾಡಿದ ಸೈನಿಕರು ಅವರ ರುಂಡಗಳನ್ನೆಲ್ಲ ತಂದು ರಾಜನ ಮುಂದೆ ಒಪ್ಪಿಸಿದರು. ರಾಜ ನೋಡಿದ, ಈ ರಾಜ ಯಾರು ಅಂತೀರಾ? ಇರಿಪತ್ತ ನಾಯನಾರನ್ನು ನಾಯನಾರ ವಿಷಯದಲ್ಲಿ ಹೇಳಿದನೆಲ್ಲ, ಈತನ ಪಟ್ಟದ ಆನೆಯನ್ನು ಆತ ಸಂಹರಿಸಿದವನು. ಎರಿಪತ್ತ ನಾಯನಾರವರು ಸಂಹರಿಸಿದವರು, ಈ ರಾಜನನ್ನು ಪಟ್ಟದ ಆನೆಯೇ ಅದು. ಈ ರಾಜರು ನೋಡಿದ್ರು ಎಲ್ಲ ತಲೆಗಳನ್ನು ಸಾಲಾಗಿಟ್ಟಿದ್ದಾರೆ ತಂದು, ಅದರಲ್ಲಿ ಒಂದು ತಲೆಯನ್ನು ನೋಡ್ತಾನೆ ಮಹಾರಾಜ, ನೋಡಿದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಶಿಖೆ ಇದೆ. ಶಿಖೆ ಇದೆ ಅಂತಂದರೆ ಅದು ಏನರ್ಥ? ಅವರು ಶಿವಭಕ್ತರು. ಅಯ್ಯಯ್ಯೋ, ನಾನು ಶಿವಭಕ್ತರನ್ನು ಸಂಹರಿಸಿಬಿಟ್ನಲ್ಲ, ಬಹಳ ಮನಸ್ಸನ್ನು ನೊಂದುಬಿಟ್ಟು ಶಿವಾಪರಾಧವಾಗೋಯ್ತಲ್ಲ, ಏನು ಮಾಡಲಿ, ಇಷ್ಟು ವಿಭೂತಿ ಇದೆ, ಶಿಖೆ ಇದೆ, ಎಲ್ಲ ಇದೆ, ನಾನು ಶಿವಭಕ್ತರನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಿಬಿಟ್ನಲ್ಲ, ನನಗೆ ಎಂಥ ನರಕ ಕಾದಿದೆಯೋ ಗೊತ್ತಿಲ್ವಲ್ಲ, ಹೀಗಾಗಬಾರ್ದಿತ್ತಲ್ಲ ಅಂತ ಮನೆಯಲ್ಲಿ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ವಿಪರೀತ ನೋವು ಅನುಭವಿಸ್ತಾ, ಇನ್ನು ಇದಕ್ಕೆ ಪರಿಹಾರವೇ ಇಲ್ಲ, ಶಿವಾಪರಾಧಕ್ಕೆ ಪರಿಹಾರ ಏನು, ಪ್ರಾಯಶ್ಚಿತ್ತವೇನು, ಅದನ್ನು ಮಾಡ್ಕೋಬೇಕು ನಾನು ಅಂತ ಹೇಳಿ ಏನು ಮಾಡ್ದ, ಒಂದು ಬಂಗಾರದ ತಟ್ಟೆಯಲ್ಲಿ ಆ ಶಿರವನ್ನು ಇಟ್ಟು, ರಕ್ತ ಸೋರ್ತಾ ಇದೆ ಅದರಲ್ಲಿ, ಆ ಶಿರವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ತಾನು ಒಂದು ಅಗ್ನಿಯನ್ನು ಉತ್ಪತ್ತಿ ಮಾಡಿ, ಆ ಅಗ್ನಿಯನ್ನು ಪ್ರದಕ್ಷಿಣ ಮಾಡಿ, ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ, ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ ಅಂತ ಪಂಚಾಕ್ಷರ ಮಂತ್ರವನ್ನು ಜಪಿಸುತ್ತಾ, ತಲೆಯ ಮೇಲೆ ಬಂಗಾರದ ತಟ್ಟೆಯಲ್ಲಿ ಆ ಶಿರವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ತಾನು ಆ ಅಗ್ನಿಯಲ್ಲಿ ಪ್ರವೇಶ ಮಾಡಿ ಈ ಥರ ಪ್ರಾಯಶ್ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡಿಕೊಂಡ ಅಂತ ಹೇಳುತ್ತೆ. ಈ ಥರ ಪ್ರಾಯಶ್ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡಿಕೊಂಡ ಈ ನಾಯನಾರ ಬಗ್ಗೆ ಪರಮೇಶ್ವರನಿಗೆ ಬಹಳ ಪ್ರೀತಿಯಾಗಿ ಆತನಿಗೆ ಪರಮ ಸಾಯುಜ್ಯವನ್ನು ಕರುಣಿಸಿದರು ಅಂತ ಇವರ ಚರಿತ್ರೆ ಹೀಗಿದೆ. ಎಂತಹ ಶಿವಭಕ್ತಿ ನೋಡಿ, ಶಿವಾಪರಾಧವಾದರೆ ತಾನೂ ಕೂಡ ಅದಕ್ಕೆ ಒಳಗಾದವನೇ ಅಂತ ಹೇಳಿ ಇವರು ತಮ್ಮ ಪ್ರಾಯಶ್ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡಿಕೊಂಡು ಈ ತರಹ ಪುಗಳ್ಚೋಯ ನಾಯನಾರವರು ತಮ್ಮ ಕೀರ್ತಿಗೆ, ಭಕ್ತಿಗೆ, ಎಲ್ಲದಕ್ಕೂ ಪ್ರಸಿದ್ಧರಾದರು. ಹೀಗೆ ಶಿವಸಾಯುಜ್ಯವನ್ನು ಗಿಟ್ಟಿಸಿಕೊಂಡ್ರು ಅವರು. ಆದ್ದರಿಂದ ಇವರ ಭಕ್ತಿಯೂ ಕೂಡ, ಇವರ ಚರಿತ್ರೆಯೂ ಕೂಡ ಅಪ್ರತಿಮವಾದದ್ದೇ, ಸಂದೇಹವೇ ಇಲ್ಲ. ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರವನ್ನು ಹೇಳ್ತೀನಿ.
8: ಅಪಾನ್ ಹಿಯರಿಂಗ್ ದಿಸ್ ಅನೌನ್ಸ್ಮೆಂಟ್, ಪ್ಲೀಸ್ ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ಅಸ್ ಇಮಿಡಿಯೇಟ್ಲಿ ಅಟ್ ಶೈವಂ ಅಟ್ ಶೈವಂ ಡಾಟ್ ಆರ್ಗ್. ದಿಸ್ ರೇಡಿಯೋ ಸರ್ವೀಸ್ ಹ್ಯಾಸ್ ಬೀನ್ ಮೂವ್ ಟು ಎ ನ್ಯೂ ಅಡ್ರೆಸ್ ಆ್ಯಂಡ್ ದಿ ಸರ್ವೀಸ್ ಅಟ್ ದಿಸ್ ಅಡ್ರೆಸ್ ವಿಲ್ ಬಿ ಡಿಸ್ಕಂಟಿನ್ಯೂಡ್ ಶಾರ್ಟ್ಲಿ. ದರ್ಫೋರ್ ಪ್ಲೀಸ್ ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ಅಸ್ ಇಮಿಡಿಯೇಟ್ಲಿ ಅಟ್ ಶೈವಂ ಅಟ್ ಶೈವಂ ಡಾಟ್ ಆರ್ಗ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ. Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், நவ் வி ஆர் லிசனிங் டு கேதீச்சநாத சுப்ரபாதம், presented by Sri Gayatri Venkatragavan. Thank you. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் நம சிவாய். Dear listeners of shivam.org, the next program is Shiva Stotra. In this, you are about to listen Shankara Sadashiva, presented by Ramila Manik. Thank you. ஓம் நம சிவாய்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

ஸ்ரீநாதாய நமஹ, சுரேஷாய நமஹ, சூர்யதாபனாய நமஹ, தர்மதாம்னே நமஹ, க்ஷமாக்ஷேத்ராய நமஹ, பகவதே நமஹ, பகநேத்ரக்னே நமஹ, உக்ராய நமஹ, பசுபதயே நமஹ, தார்க்ஷ்யாய நமஹ, ப்ரியபக்தாய நமஹ, ப்ரியம்வதாய நமஹ, தாத்ரே நமஹ, தயாகராய நமஹ, தக்ஷாய நமஹ, கபர்தினே நமஹ, காமசாசனாய நமஹ, ஸ்மசானநிலையாய நமஹ, திஷ்யாய நமஹ, ஸ்மசானஸ்தாய நமஹ, மகேஸ்வராய நமஹ, லோககர்த்ரே நமஹ, பூதபதயே நமஹ, மகாகர்த்ரே நமஹ, மஹோ

அமரதாய நமஹ, சுதியே நமஹ, சோமபாய நமஹ, அமிர்தபாய நமஹ, சௌம்யாய நமஹ, மகாநீதயே நமஹ,

மகாவீர்யாய நமஹ, பூதசாரிணே நமஹ, புரந்தராய நமஹ, நிஷாசராய நமஹ, பிரேதசாரிணே நமஹ, மகாசக்தயே நமஹ, மகாத்யுதயே நமஹ, அனுர்தேஷ்யவபுஷே நமஹ, ஸ்ரீமதே நமஹ, சர்வாகர்ஷகராய நமஹ, மதாய நமஹ, பஹுஸ்ருதாய நமஹ, பஹுமாயாய நமஹ, நியதாத்மனே நமஹ, அபயோத்பவாய நமஹ, ஓஜசே நமஹ, தேஜசே நமஹ, த்யுதிதராய நமஹ, நர்த்தகாய நமஹ, சர்வநாயகாய நமஹ, நித்யகண்டாப்ரியாய நமஹ, நித்யப்ரகாஷாத்மனே நமஹ, பிரதாபனாய நமஹ, ருத்தாய நமஹ.

ய நம வஹாய நம இஷ்டாய நம விசிஷ்டாய நம சிஷ்டேஷ்டாய நம சரபாய நம சரபாய நம தனுஷே நம அபாம்நிதயே நம அதிஷ்டானாய நம விஜயாய நம ஜயகாலவிதே நம பிரதிஷ்டிதாய நம பிரமாணஜ்ஞாய நம ஹிரண்யகவசாய நம ஹரயே நம விமோசனாய நம சுரகணாய நம வித்யேஷாய நம விபுதாஶ்ரயாய நம பாலரூபாய நம பலோன்மாதினே நம.

நமஹ ஆத்மனி சம்ஸ்திதாய நமஹ ராஜராஜ பிரியாய நமஹ ராமாய நமஹ ராஜசூடாமணயே நமஹ பிரபவே நமஹ வீரேஸ்வராய நமஹ வீரபத்ராய

வீதபயாய நமஹ, விஸ்வகர்மணே நமஹ, அனிவாரிதாய நமஹ, நித்யாய நமஹ, நியத கல்யாணாய நமஹ, புண்யஸ்ரவண கீர்த்தனாய நமஹ, தூரஸ்ரவசே நமஹ, விஸ்வசஹாய நமஹ, தியேயாய நமஹ, துஸ்வப்ன நாசனாய நமஹ, உத்தாரகாய நமஹ, துஷ்கிருதிக்னே நமஹ, துர்தர்ஷாய நமஹ.

ஸ்வாதிஷ்டானேஷாய நமஹ ஸ்வாதிஷ்டான ஷடாஶ்ரயாய நமஹ பவித்ரபாதாய நமஹ பாபாரயே நமஹ மணிபூராய நமஹ நபோகதயே நமஹ ஹ்ருத்புண்டரீகாய நமஹ ஆசீனாய நமஹ சுக்ராஷணாய நமஹ வ்ருஷாகபயே நமஹ துஷ்டாய நமஹ க்ருஹபதயே நமஹ கிருஷ்ணாய நமஹ சமர்த்தாய நமஹ அனர்த்தசாசனாய நமஹ அதர்மசத்ரவே நமஹ அக்ஷய்யாய நமஹ புரோஹுதாய நமஹ புருஷ்டுதாய நமஹ ப்ருஹத்புஜாய நமஹ ப்ரஹ்மகர்ப்பாய நமஹ தர்மதேனவே நமஹ தனாகமாய நமஹ.

ஆராய நமஹ, க்ஷேத்ரஜ்ஞாய நமஹ, க்ஷேத்ரபாலகாய நமஹ, ஜமதக்னயே நமஹ, ஜலநிதயே நமஹ, விபாகாய நமஹ, விஸ்வகாரகாய நமஹ, அதராய நமஹ, அனுத்தராய நமஹ, ஜ்ஞேயாய நமஹ, ஜ்யேஷ்டாய நமஹ.

நமஹ சர்வர்த்து பரிவர்த்தகாய நமஹ சப்தஜிஹ்வாய நமஹ சஹஸ்ரார்ச்சிஷே நமஹ ஸ்னிக்தாய நமஹ பிரகிருதி தக்ஷிணாய நமஹ பூத பவ்ய பவ

சுபத்ராய நமஹ, சமஞ்சசாய நமஹ, பூஷயாய நமஹ, பூதிகிருதே நமஹ, பூதயே நமஹ, விபூதயே நமஹ, பூதிவாஹனாய நமஹ, அகாயாய நமஹ, பூதகாயஸ்தாய நமஹ.

பரார்த்தவத்தி வரதாய நமஹ, விவிக்தாய நமஹ, ஸ்ருதிசாகராய நமஹ, அனிர்விண்ணாய நமஹ, குணக்ராஹிணே நமஹ, நிஷ்கலங்க.

வைத்யாய நமஹ, வியத்கோப்த்ரே நமஹ, சப்தாவரமுனீஸ்வராய நமஹ, அனுத்தமாய நமஹ, துராதர்ஷாய நமஹ, மதுராய நமஹ.

தன்யாய நமஹ, சித்திதாய நமஹ, சித்தி சாதனாய நமஹ, விவ்ருதாய நமஹ, சம்ருதாய நமஹ, ஷில்பினே நமஹ, வியூடரோஸ்காய நமஹ, மஹாபுஜாய நமஹ, ஏக

0: அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல யதோ மமாத்மா பவசி த்வமேவ தத்தோ ந வாச்யம் மம கிஞ்சித் அஸ்தி யதா தவேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ப்ரமணம் பஜாமி. ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ்.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org radio, the size of our audio collection continues to grow day by day. We now host more than 25,000 audio recordings. In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
2: Dear listeners of Shaivam.org, the program you are about to listen to is Shiva Sahasranama Meaning with Analysis by Shri Karthik Ramachandran. Namah Shivaya.
3: We can take up some names and then I'll be explaining the connecting that with the Veda Vedantic import. Stirak

சத்யோஜாத மந்திரா சேல்ஸ் தட். சத்யோஜாதா இஸ் த முகா, ஒன் ஆஃப் தி ஃபேஸஸ் ஆஃப் லார்ட் சிவா. சத்யோஜாத வாமதேவ அகோர தத்புருஷ ஈசான. ஸோ த உபனிஷத் க்ளோரிஃபைஸ் சத்யோஜாதா அண்ட் இட் சேஸ் பவே பவே நாதி பவே. நோ, பவா மீன்ஸ் ஆக்சுவலி த கிரியேஷன், ரைட், த காஸ் ஆஃப் கிரியேஷன். மகாதேவா இஸ் த காஸ் ஆஃப் கிரியேஷன். ஸோ டோன்ட் கிரியேட் மீ அகெயின், டோன்ட் புட் மீ இன் டு திஸ் ரிப்பீட்டட் சைக்கிள்ஸ் ஆஃப் பர்த் அண்ட் டெத் அகெயின் ஓ மகாதேவா. நாதி பவே, நாதி, நாதி மீன்ஸ் டோன்ட், டோன்ட் புட் மீ இன் டு திஸ் சம்சாரா. பவஸ்யமாம் பவோத் பவாய நமஹ. ஓ பவா, டோன்ட் புட் மீ இன் டு ரிப்பீட்டட் சைக்கிள்ஸ் ஆஃப் பர்த் அண்ட் டெத். ஸோ இட்ஸ் லைக் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட், யா, இன் ஓ பவா டோன்ட் புட் மீ இன் டு into Baba. So like Baba means another name of Lord Shiva. Another meaning is that Baba means actually the Baba Sagaram. So don't put me into that. So give me Mukti. Trimbakam Yajamahe. So that's another thing. So Baba. So that's about the first verse.

0: நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya. Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya.
2: Shaivam.org in aanmeega anbargalukku vanakkam. நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் திரு வெண்காடு ஜெயராமன் அவர்கள். ஓம் நமச்சிவாயா.